0: அவன் பண்ண ஸ்லாரினி அடிரசு ஐஸ்கிரீம் டலம் பத்தி ஐஸ் பூன் புளிச்சாய்
1: மேமா பண்ண ஸ்கலம் யாதி சோச்ச பண்ணஸ் போலே போட் பாடம் சுப்பட்டே தராவுஸ் தாவு
0: பத்துட்ல அடிரச பண்ணிங் சிகித்
1: ஏ கலமச்சம் தோ ஜாமைந்த லாமலாமா பைக் அடி மின் பைக் கோசம்
0: புளு ஆ லகுனியா
1: கல சோச்ச பண்ணஸ் இங்க திக வந்த பிரம்திங் யாதி
0: அப்படியே வம்
1: பர்த்தாமா balakan minum air kosong. Kedua, pakai topi atau duduk tempat teduh. Ketiga, kurangkan berlari waktu tengah hari panas terik macam ni.
0: Kalau Adi nak main bola, macam mana?
1: Main waktu petang sikit. Masa cuaca lebih redup. Baru best. Badan pun selamat.
0: Oh, okey. Adi faham, Abang. Bila kita jaga diri, barulah Baba Mami tak risau.
1: Betul tu. Jangan tunggu sakit baru nak jaga diri. Ingat, cuaca panas boleh menjejaskan kesihatan. Minum air secukupnya. Elak panas melampau dan jaga diri setiap hari.
0: Pesanan ini daripada Labuan FM.

தர்ஷினி மின்னல் FM அறிவிப்பாளர். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல 2 மணிக்கு பாலிவுட் நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க. லாபுவான் FM இல் மட்டுமே ஸ்வர போசிசியர் அந்தா.